0: தி நதி தி ததி குதி நதி
1: கிடதுக்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு
0: ததி நதி தி ததி குதி நதி
2: கிடதுக்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு
0: ததி நதி
1: கிடதுக்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு
0: ததி நதி
2: கிடதுக்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு
0: கிடதுக்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு தி
1: கிடதுக்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு தி கிடதுக்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு தொங்கு தத்த தி தின தொங்கு தத்த தி தொங்கு தத்த தி
0: தொங்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு
1: தொங்கு தத்த தி தின தொங்கு தத்த தி தொங்கு தத்த தி
2: தரி கிடதுக்கு தரி நதிக்கு தரி கிடதுக்கு
1: தொங்கு தத்த தி
0: தொங்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு தொங்கு தத்த தி தொங்கு தரி கிடதுக்கு தரி கிடதுக்கு தொங்கு தீம் ததீம் ததீம் ததீம் ததி தத்த கடத கதீம் கடக
1: தீம் ததீம் ததீம் ததீம் ததீம் ததீம் தத்த கடத கதீம் கடக
2: தீம் ததீம் ததீம் ததீம் ததீம் ததீம் தத்த கடத கதீம் கடக
0: தீம் ததீம் தத்த கடத கதீம் கடக
1: தீம் ததீம் தத்த கடத கதீம் கடக
2: தீம் ததீம் தத்த கடத கதீம் கடக
0: தத்த கடத கதீம் கடக
1: தத்த கடத கதீம் கடக
2: தத்த கடத கதீம் கடக
0: தத்த கடத கதீம் கடக தத்த கடத கதீம் கடக தத்த கடத கதீம் கடக தத்த கடத கதீம் கடக தத்த கடத கதீம் கடக தத்த கடத கதீம் கடக தத்த கடத கதீம் கடக தத்த கடத கதீம் கடக தத்த கடத கதீம் கடக தத்த தீம் தாங்கு தத்தி தத்தி ந தாங்கு தத்தி மி தத்தி தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு தக்கடகடதுக்கு அதுக்கு தரக்கடதுக்கு தக்கடதுக்கு தரக்கடதுக்கு திக்கடகடதுக்கு அதுக்கு தரக்கடதுக்கு திக்கடகடதுக்கு தரக்கடதுக்கு தோம் கடகடதுக்கு அதுக்கு தரக்கடதுக்கு தோம் கடதுக்கு தரக்கடதுக்கு நம் கடகடதுக்கு அதுக்கு தரக்கடதுக்கு நம் கடதுக்கு தரக்கடதுக்கு தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு தத்தி தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு
1: தாங்கு தின்ன தின்ன தீம்
0: தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு தத்தி தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு
1: தாங்கு தின்ன தின்ன தீம்
0: தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு தத்தி தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு
1: தாங்கு தீம்
0: தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு
1: தாங்கு தீம்
0: தாங்கடதுக்கு தரக்கடதுக்கு தாங்கு தின்ன தீம்
1: தாங்கு தின்ன தீம்
0: தாங்கு தின்ன தாக்க தின்ன தீம் தாக்க தின தி தாக்க தின தி
1: கிடதுக்கு தரி கிடதும் கிடதுக்கு தரி கிடதும் கிடதுக்கு தரி கிடதும்
0: தாக்க தின தி தாக்க தின தி தாக்க தின தி
1: தா கிடதுக்கு தரி கிடதும் தா கிடதுக்கு தரி கிடதும் தா கிடதுக்கு தரி கிடதும்
0: தாக்க தின தி தாக்க தின தி தாக்க தின தி
1: தா தி கிடதுக்கு தரி கிடதும் தா தா தி கிடதுக்கு தரி கிடதும் தா தி
0: கிடதுக்கு தரி கிடதும் தாங் கிடதுக்கு தரி கிடதுக்கு தத்தி தாங் கிடதுக்கு தரி கிடதுக்கு தி தாங் கிடதுக்கு தரி கிடதுக்கு தி தத்தி தாங் கிடதுக்கு தரி கிடதுக்கு தி தத்தி தாங் கிடதுக்கு தரி கிடதுக்கு தி